மட்டலியா யாங் வல்லமே தசிகா இதிவாவோலவேத் அன்பின் உக்கலித் பேத் மாபிலே கம்மாம் பன்பச்சா பரமி சதித்னா ஹேங் ஹோங் ஹோங் நக்கலின் தலாகிலிலதனா ராச்சவோங்கோத் அன்சத்தமாக